0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:02. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் குரலில் பாடி மகிழுங்கள். அழைக்க வேண்டியேன் 8-2-7-0-3-3-0-4-9-1. மீண்டும் 8-2-7-0-3-3-0-4-9-1 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். சபரி உணவை வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி இது உங்களுக்காக. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: மாவட்டம்
0: எனக்கும் அப்படித்தான். மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: மழை
0: பெய்கிறதா? அப்படியே தான் வெப்பம், வெப்ப காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. ஆமாம் ஐயா, மழை வரலாமா வேண்டாமா என்று பார்த்து கொண்டு இருக்கிறது ஐயா. நாங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
1: நீங்கள் பாருங்கள், எங்களுக்காக நேர்வை சட்ட சட்ட நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறீர்கள்.
0: நிச்சயமாக அப்படித்தானே ஐயா.
1: உங்களை ரொம்ப கஷ்டமாக இருக்கு.
0: ஆனால் எங்களுக்கு இதில் ஒரு குளிர்ச்சியும் இருக்கிறது ஐயா.
1: நாங்கள் வந்து பாடுவது கேட்பது இல்லையா?
0: ஆமாம், கேட்பது. எங்களுக்கும் ஃபேன் இருக்கிறது இல்ல. உங்களுடைய ரசிகர் நீங்கள் இருக்கிறீர்கள். மகிழ்ச்சி பாடுங்களையா உங்கள் பாடலை.
1: வெள்ளத்திறந்தது கதவு திரையிலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா அவர்களுடைய இசையில் வா வெண்ணிலா என்கிற பாடலை தான் இப்பொழுது இணைக்கவிருக்கிறேன். இதோ பாடல் தருகிறேன்.
0: இன்னைக்கு தானே ஐயா வெண்ணிலா வர்றது வருவது?
1: மகிழ்ச்சி.

முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் விதை போட்டு உன்னை

மழை மூடி கோலமாய் போவதே, மேலாடை மூடி கோலமாய் போவதே, வாவெண்ணிலா உன்னை தானே வான தேடுதே, வாவெண்ணிலா உன்னை தானே வான தேடுதே.

0: ஓடி மூடி ஊர்கோலமாய் போவதே, நீலாடி மூடி ஊர்கோலமாய் போவதே. வாவெண்ணிலா முன்னை தானே வானம் தேடுவே, வாவெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுவே.
1: அருமை அருமை, சிறப்பு, அருமையாக இருந்தது ஐயா. வெண்ணிலாவை வானம் தேடுகிறதோ இல்லையோ, நீங்கள் நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள், இந்த ஆண்டாவது கிடைக்குமா என்று தெரியவில்லை. பராபர ஆண்டு மக்கள் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எல்லாமில்லை இறைவன் வேண்டுகிறேன் ஐயா. நாங்கள் காப்பாடிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த ஆண்டிற்கு, இருக்குங்களா ஐயா? அழகாக வெண்ணிலாவை அழைத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் ஐயா அவர்கள் இனிமையான குரலில் அழகான ஒரு அம்மியில் சிறப்பாக பாடிச்சென்றார். அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர்ஷன்.
1: வணக்கம், வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
2: அருமையாக இருக்கிறோம்,
1: மகிழ்ச்சி.
2: அனைவரும்
1: நலமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். தங்கள் வரவு, தங்கள் வரவு இன்னும் மகிழ்ச்சி அடைகிறது. நன்றி, வாருங்கள், பாடுங்கள்.

உன்பாதையால் என்னை வென்றாய், என் உயிரிலே நீ கலந்தாய், ஒருவா

வந்தாய், உன் பார்வையால் என்னை வென்றாய், என் உயிரிலே நீ கலந்த

தொடர்கவே வளர்கவே, இது ஒரு காவியம் ஒரு வானவில் போலே. என் பாடியே வந்தாய் உன் பார்வை.

0: நன்றி.
1: சிறப்பு, அருமை அருமை, சிறப்பாக பாடினீர்கள். வானவில்லின் பெயர் சொல்லுங்கள்.
0: வானவில்லின் பெயர் ஸ்ரீதர்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சிறப்பு. அழகாக உங்களுடன் நீங்கள் பாடிய பாடல் மகிழ்ச்சி. இந்த பாடல் எத்தனை முறை கேட்டிருப்பீர்கள்?
0: இந்த பாடல்
1: இல்லை இல்லை, இப்பொழுது பாடுவதற்கு எத்தனை முறை
0: பாடுவதற்கு ஒரு முறை கேட்டேன்.
1: ஆஹா, சிறப்பு, அருமையாக பாடினீர்கள். நாங்கள் எல்லாம் ஒரு குறைந்தது 5-10 அது போன்று பயிற்சி எடுத்துக்கொண்டுதான் இது போன்ற பாடல்களை பாட முடியும். ஏனென்றால் மிக இடைக்கால பாடல்கள் இதெல்லாம் அடிக்கடி கேட்காத பாடல் அழகாக பாடினீர்கள். நன்றி நன்றி, மகிழ்ச்சி.
0: ரொம்ப நன்றி. இதே இதே இணைப்பில் அவரை பாட சொல்லலாமா?
1: பாடு, பாடுங்கள், கொடுங்க.
0: ஒரு நிமிஷம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்? எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி ஐயா, பாடுங்கள் ஐயா, உங்கள் பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம்.
2: அமைதியான நதியிலே ஓடும் ஓடம்

ஹோய் ஹோய் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் தென்னை இளங்கேற்றினிலே

அது தென்னைத்தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, தென்னைத்தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும்.

நீரே ஓடும், ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். அமைதியான நதி நீரே ஓடும், ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். நான் அலிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மயிது, நான் அலிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மயிது, நான்

0: ஏற்படும். அந்தியில் மயங்கி விடும் காலையில் தெளிந்து விடும், அந்தியில் மயங்கி விடும் காலையில் தெளிந்து விடும், அன்பு மொழி கேட்டு விட்டால் துன்ப நிலை மாறிவிடும், அன்பு மொழி கேட்டு விட்டால் துன்ப நிலை மாறிவிடும். அமைதியான நதியிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும், காற்றினிலும் மடையினிலும் கலங்க வைக்கும் இடியிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும். ஓய் ஹோய் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். முடிந்ததையா?
1: அருமை அருமை சிறப்பை ஐயா. எனக்கு ஒரு கவலை ஐயா, இதில் எனக்கு இந்த நேரத்தில் இந்த இசை வாத்தியங்கள்லாம் இருந்து நீங்கள் பாடிய பாடலுக்கு இசையமைக்கலாமே அப்படின்ட்டு இருக்கிறது ஐயா, ஆனால் முடியவில்லை. மன்னிங்களே ஐயா, சிறப்பாக பாடினீர்கள், அருமையாக இருந்தது. இசை மட்டும்தான் இல்லை, அழகாக இருந்தது. கேட்டு மகிழ்ந்தேன் ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள்.
0: மகிழ்ச்சி வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி.
1: நன்றி நன்றி ஐயா, உங்களுக்கு நன்றி.
0: வணக்கம்.
1: சென்னை அம்பத்தூர் பகுதியிலிருந்து இதற்கு முன்பு பாடிய அகிலா ஸ்ரீதர் அவர்களும் இப்பொழுது பாடிய ஸ்ரீதர் ஐயா அவர்களும் அருமையான பாடல்கள், இரண்டு பாடல்களும் இருவரும் அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். சரியாக கேட்கவில்லை. வணக்கம் சரியாக கேட்கவில்லையே. வணக்கம் இப்போ கேட்குது, சொல்லுங்கள், அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
2: வணக்கம் சகோ. வணக்கம்.
1: ஆ வணக்கம் வணக்கம் வாருங்கள். மகிழ்ச்சி, எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கிறோம். அமைதியான இது ஒரு யார் பண்ணது?
1: சென்னை அம்பத்தூர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள். இந்த வாழ்த்து உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளுடன் நீங்களும் பாடுங்கள், நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம்.
2: ஒரு கூட்டு கிரியாத ஒரு தோப்பு

செல்லும் எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எது பாராமல் செல்லம் வரலாம், நேர்மை எது மாறாமல் தர்மம் அதை மீறாம், நாளும் நினைப்போடுங்கள் ஞானம் பெறலாம், செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், வெள்ளம் நேர்மை எது மாறாமல் தர்மம் அதை மீறாம், நாளும் நினைப்போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீ காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும், தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் உமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிடையாது ஒரு சொப்புக்குயில்.

வெற்றி கொடி கட்டுங்கள் விண்ணை தொடுங்கள் நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேறு சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இலக்கிய வெற்றி கொடி கட்டுங்கள்.

0: அருமை, அருமையாக பாடுகிறீர்கள். நீங்கள் பொதுவாக மேல் வாய்ஸே எடுக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன்.
1: சண்டே
0: ஸ்பெஷல் சிறப்பு, அழகாக அருமையாக இருந்தது கேட்பதற்கு. நன்றி, நன்றி, மகிழ்ச்சி,
1: நன்றி,
0: நன்றி. திருச்சியிலிருந்து லதா உமாகாந்தன் அவர்கள், அழகான ஒரு பாடல். படிக்காதவன் என்று நினைக்கிறேன், படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து ஒரு கொட்டு கிளியாக என்று அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ, வணக்கம். கோவிலிருந்து புவனேஸ்வரி. வணக்கம், வணக்கம்.
0: ஆ, நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கோம் சார், நல்லா இருக்கோம்.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடலை.

அருமை, அருமை, சிறப்பாக இருந்தது, அழகாக அருமையாக இருந்தது. உண்மையிலே இதையெல்லாம் இசையமைப்பாளர்கள் இந்த பாடல் அந்த பாடகர் பாடகி பாடுவதற்கு முன்பு இந்த குரலை கேட்டிருந்தால் உங்களைத்தான் செலெக்ஷன் செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். அவர்களை விடுவித்து நிச்சயமாக அருமையாக அழகாக இருந்தது கேட்பதற்கு. நன்றி.

0: நன்றி. கோவை சேரன் மன்னகர் புவனேஸ்வரி அவர்கள் அலைகள் ஓய்வதில்லை. ஆம், அவர்கள் பாடல்கள் அழகாக ஓய்வதே இல்லை, எப்பொழுதும் பாடிக்கொண்டே கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது. அருமையாக பாடினார்கள் ஆயிரம் தாமரை மொட்டுக்கள் என்ற பாடலை. அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது சபரி வானொலி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடற் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் மாலை 7:27. இந்த நிமிடத்தில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், நான் கோவையிலிருந்து காயத்ரி பேசுறேன்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள். சௌக்கியமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன்.
0: மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடலை.

0: ஏனோ தெரியவில்லை, இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. அழகான ஒரு பாடல், நதியில் ஆடும் பூவனம் என்று பாடி சென்றார்கள் காயத்ரி அவர்கள். ஏனோ தெரியவில்லை, இணைப்பில் துண்டிப்பு. மீண்டும் வருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அந்த பாடலை முழுமையாக கேட்பதற்கு. நிகழ்ச்சியில் அடுத்து இணையும் நேர் சொந்தம், வணக்கம் வாருங்கள். யாரும் வணக்கம் ஐயா, வணக்கம்.
1: வணக்கம் வாருங்கள் ஐயா.
0: வணக்கம் ஐயா, எப்படி
1: இருக்கீங்க?
0: அதுதான் என்று நினைக்கிறேன் ஐயா. பரவாயில்லை, வருவார்கள் என்று நினைக்கிறேன். அருமையான பாடலானால் மீண்டும்
1: வருவார்கள்.
0: அந்த முதலில் பாடிய அந்த அது என்ன ஐயா? அது அந்த சமஸ்கிருத வரிகளா? அது
1: சமஸ்கிருத மந்திரம். அது
0: மந்திரம். ஆமாம், எங்களுக்கு எல்லாம் சுட்டு போட்டாலும் வராது.
1: அப்படி இல்லை,
0: அது போல பாட முடியாது ஐயா, அழகாக இருந்தது.
1: அதனால அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. அதுல பாட்டுக்கு நடுவில் கொஞ்சம் சங்கடி அந்த இதெல்லாம் அவங்களுக்கு வரும். சகோதரிக்கு நம்மளை விட நாங்கெல்லாம் பாடும்போது கொஞ்சம் பிளாக்கா இருக்கும். அவங்க பாடும்போது நல்லா, அவ பாடும்போது அவ கண்ணாடி கத்துட்ட மாதிரி பாடுவா. கண்ணாடி கத்துக்கல. நான் பாட்டுமா?
0: பாடுங்க.
1: முன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்து கொண்டால் மனதில் என்ன மறைவதில்லை.

கண்ணை மறைத்துக் கொண்டால் மனதில்

என்னும் மறைவரில் என்ன தவறு செய்தேன் அதுதான் எனக்கும் புரியவில்லை. என்ன தவறு செய்தேன் அதுதான் எனக்கும் புரியவில்லை. உண்மை அனுப்பி வைத்தான் ஆனால் உனக்கும் கருணையில்லை. அருகில் இருந்து சொல்லி கொடுத்தால் உலகம் புரியாதா இதும் தெரியாதா. நான் உன்னை அழிக்கவில்லை, என் உயிரை அழிக்கிறேன். கண்ணை மறைத்து கொண்டாள் மனதில் என்னம்மா.

0: உன்னை அழுத்தி வைத்தானால் உனக்கும் கருணை இல்லை. இருந்த வீட்டில் அன்பு விளக்கு இருக்க கூடாதா? இறக்கும் பிறக்காதா? உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறே. கண்ணை மறைத்து கொண்டால் மன எண்ணம் மறைவதில்லை.
1: கோவையில் இருந்து கோவை சேரன்ம நகர் ராஜேஷ் ஐயா அவர்கள் நான் உன்னை அழைக்கவில்லை என்று அழகாக பாடிச்சென்றார். ஆமாம், இன்று விஜயரசுமார் அவர்கள் விடுமுறை, என்னை அழைக்கவில்லை என்றார். இருந்தாலும் வேறு வழி இல்லை, நான் தான் வர வேண்டும் என்று வந்துவிட்டேன். அழகாக பாடிச்சென்ற அவருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இனிமே சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர் பேசுகிறேன்.
1: வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கேன். வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி, நன்றி ஐயா, நன்றி, வணங்குகிறேன், பாதம் தட்டு வணங்குகிறேன். மகிழ்ச்சி ஐயா,
2: நன்றி. நான் ஒரு பாட்டு
1: பாடுறேன்,
2: தப்பா இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் உங்க கையில.
1: நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஐயா, நான் அழகாக கேட்டுக்கொண்டு அழகாக ரசித்து கொண்டு இருப்பேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். குற்றம் கண்டுபிடிக்க எனக்கு தெரியாது, நீங்கள் குற்றமே பண்ணாலும்.
2: நீளமானோடையில் நீளமானோடையில் நான் வரைந்த பாடல்கள் நீல பூத்த கண்ணிலா வராத கண்ணம் வந்ததென்ன நீளமானோடையில் நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள்

ஏங்கிடும் பயங்கிலேடும் நேரம் நீலவானவோ ஓடையில் நீந்தேன் நீலா.

0: ನಾನೋ ಶ್ರೀ ದೇವಿಯೇ ಎಲ್ಲಾರಿಯೇ ಹೇಳಿ ಅಂಗೆ ನಾನು
1: அருமை அருமை ஐயா, சிறப்பாக இருந்தது. அருமையான குரலில் அழகாக பாடினீர்கள் ஐயா. நெஞ்சார்ந்த நன்றிகள்.
0: நன்றி
1: நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயார்கள் நீளவான ஓடையில் அழகாக பாடிச் சென்றார். அருமையான ஒரு பாடல் கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. அவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: கோயம்புத்தூர்லேருந்து பத்மா பேசுகிறேன்.
1: வணக்கம் வணக்கம் வாருங்கள்.
2: ஆஹா மேடம், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நான் மேடம் இல்லை.
2: சரி, வழக்கம் போல சொல்லிட்டேன்.
1: ஆமாம், வழக்கம் போல சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் வழக்கமாக இருக்கும் இடத்தில் இல்லை போலும்.
2: மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே, மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே, அன்பு கொண்ட செல்ல கீழே கண்ணில் என்ன கங்கை நரி சொல்ல

மண்ணில் வந்த நிலவே மடியில் பூத்த மலரே எத்தி நிற்கும்.

0: இசையென நீதான் தாயோ நிலவே மலரே மலரின் இதழே இதழின் அழகே மண்ணில் வந்த நிலவே என் மடியில் கூத மலரே அங்கு வந்த செல்ல கீழே கண்ணில் என்ன கங்கை நரி சொல்லம்மா
1: அருமை அருமை. இந்த நிலவை மண்ணில் வரவழைத்து பாட வைத்து எங்களையும் கேட்க செய்த அந்த ஆண்டவனுக்கு
2: கொஞ்சாந்த நன்றிகள்.
1: அருமையான பாடல், அருமையாக பாடினீர்கள், அழகாக இருந்தது.
2: ரொம்ப நன்றி, வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி, உங்களுக்குத்தான் நன்றி. கேட்டு மகிழ்ந்தோம், நன்றி.

0: கோவை பத்மா அவர்கள் அழகான ஒரு பாடலை அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள், வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் மாலை 7:42. இந்த நிலையத்தில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்ப்பா, நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கும், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமாக மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். உங்கள் வரவு மேலும்
1: பேசி
0: பாடல்கள், உங்கள் பாடலை.
1: இந்த விழிப்புணர்வு பாடல் தான். இன்னைக்கு புகையை பத்தி, இன்னைக்கு புகை ஒழிப்பு நாள் இல்லையா?
0: இன்னைக்கு புகை ஒழிப்பு நாள் என்று நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியும்.
1: அப்படியா? இன்னைக்கு வந்து அதாவது புகைப்பிடித்தல் வந்து கெடுதலானது அப்படிங்கறத குறிப்பிட்ட நாள், அதுக்காக எழுதப்பட்ட பாடல், விழிப்புணர்வு பாடல். நான் எப்பவும் எழுதுற மாதிரி எழுதியிருக்கேன்.
0: சிறப்பு பாடுங்கள்.
1: புகை இலை மிக பகை அது தெரிந்து கொள்ளனும், புகை இலை பிணி தரும் இதை புரிந்து வாழனும். போதையான பாதையை காட்டும் புகையிலை, புகை இலை மிக பகை அதை தெரிந்து கொள்ளனும், புகை இலை பிணி தரும் இதை புரிந்து வாழனும். போதையான பாதையை காட்டும் புகையிலை,

புகைப்பதை விடுவதால் உடல்நலம் வளம் பெறும் இதை நீ உணர்ந்திரு. புகை இலை மிக பகை அதை தெரிந்து கொள்ளணும். புகை இலை பிணி

உனை கண்டு அஞ்சுவர், உழைக்கும் பணத்தையும் வீணாக்கும் உடலினில் இருக்கின்ற ரத்தத்தை அட்டை போ உறிஞ்சிடும் அரக்கண் புகையிலை. கண்கள் மங்கிடும், கைகால் நடுங்கிடும், வயோதிக தோற்றத்தை கொடுத்திடும் புகையிலை தேவை இல்லையே. புகை இலை மிக பகை, அதை தெரிந்து கொள்ளணும். புகை இலை

0: அருமை அருமை, சிறப்பாக இருந்தது.
1: அது குடிக்கிறது, அது குடிக்கிறத விட அவங்களையே அவங்க அழிச்சுக்கிறதா இருக்கும். ஆனா புகைங்கிறது வந்து வீட்டுக்குள்ள பாத்ரூம் லெட்டிங்ல எல்லாம் புகை பிடிக்கிறது வந்து வீட்டுல உள்ளவங்களையும் தாக்குதுங்கப்பா, இருக்கிறவங்களையும் தாக்குது. இந்த பலசர கடையில எல்லாம் நின்றுகிட்டு போய் பிடிக்கும் போது பக்கத்துல இருக்கிறவங்க என்ன ஆவாங்க, அவங்களுக்கும் உடல் நோய் வருமே அப்படிங்கிற எண்ணமே இல்லாம புகை பிடிக்கிறாங்கப்பா.
0: புகை குடிக்க வேண்டியதான், அதை ஏன் விடுகிறார்கள் என்று தெரிவிக்க அவ்வளோ செலவு செய்து வாங்கி வெளியே விடுகிறார்கள். உள்ளே குடித்து விட்டால் குடிப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை, மற்றவர்களுக்கும் பிரச்சனை இல்லை.
1: அது புகையிலையும் ஒரு போதையான பாதை தான்.
0: நிச்சயமாக நிச்சயமாக.
1: இந்த சிகரெட் குடிக்கிறது, புகையிலை குடிக்கிறது, புகையிலைய வாயில போடுறது, இதெல்லாம் நிறுத்திட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு நல்ல ஒரு சக்தி, நல்ல ஒரு தெய்வீகம் கிடைக்கும். அவங்க குடும்பமும் அதுல இருந்து விடுபட்டு நல்ல ஆரோக்கிய நிலையை அடைவாங்க. அவங்களும் இந்த புற்றுநோயெல்லாம் வர்றது காரணமே இந்த புகைகள்னால, அதெல்லாம் விட்டுட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்பமும் சீர்படும், மனைவி மக்களும் நிம்மதியா வாழ்வாங்கிறது என்னோட
0: தாங்க. நிச்சயமாக நிச்சயமாக. அவர்கள் கெடுவது இல்லாமல் மற்றவர்களுக்கும் கெடுதல் உருவாக்குகிறார்கள்.
1: சமீபத்தில் யோசிக்கணும்.
0: ஆமா, இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட ஒரு ரெஸ்ட் ரூமில் உட்கார்ந்து ஒருவர் அது போல் நீங்க சொல்வது போல் புகைப்பிடித்து விட்டார். வெளியே வரும்போது அந்த அறையே புகை மண்டலமாக இருக்கிறது, அடுத்த ஒரு நபர் செல்வதற்கே கடினமாக இருக்கிறது.
1: அவங்களுக்கும் போய் அதை போய் நுறையீரலை பாதிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ரயில் பயணம் போது கூட வெளியில புகைப்பிடிச்சா எல்லாரும் பாப்பாங்க, எதுவும் கேசஸ் ஆயிரும்னு பாத்ரூம்ல போய் புகைப்பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. வாட வந்த உடனே என்ன ஆகுதுன்னா அது கொஞ்சமாவது யோசிக்கணும்ல, எவ்வளவு பேர் பயணம் பண்றான் ரயில்ல போகும்போது. அது இப்படின்னு அந்த தீப்பொறி பட்டுச்சுன்னா அதுவே வந்து காந்தத்தால ஈர்க்கப்படுறது தானே, உடனே அதுக்கு என்ன ஆகும், டக்குனு தீப்பிடிச்சா எத்தனை மக்களோட உயிர்கள் பாவிக்கும், இதெல்லாம் யோசிக்கணும். அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளயுமே பொறுப்புணர்ச்சி வேணும், கடமை உணர்ச்சி வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அக்கறையும் மனித நேயமும் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் ஒரு செயலை யாருமே செய்ய மாட்டாங்க.
0: நிச்சயமாக. இதில் யார் மீது குற்றம் சொல்வது என்று தெரியவில்லை, இது உற்பத்தி செய்பவர்கள் குற்றமா பிடிப்பவர்கள் குற்றமா சொல்லுங்கள்.
1: உற்பத்தி செய்யறது தவறுதான், ஆனா என்ன நீ பிடிக்கிறத நிப்பாட்டிட்டா உற்பத்தி செய்யறது குறைஞ்சிரும், உற்பத்தி
0: குறைஞ்சிருந்தான்.
1: உற்பத்தி ஆரம்பத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. அந்த பாலிதீன் நெகிழி பேப்பரும் அதே மாதிரிதான், கொடுமையானதுதான். நெகிழி பேப்பர் தயாரிக்கிற இடத்தையே லூஸ் பண்ணிட்டு அப்புறம் எப்படி பாவணும் வெளியில வரும். அந்த காலத்துல ஏது நெகிழி பெய்ய, அந்த காலத்துல நாங்கெல்லாம் வந்து பேப்பர்ல எல்லாம் கட்டி கொடுப்பாங்க, கருப்பட்டி காப்பித்தூள் பல பொருட்கள் பலசரத்துக்கு ஜாமான் எல்லாம் பேப்பர்ல கவுறு சடம்பு வச்சு கட்டி கொடுப்பாங்க. அதையுமே அத கொட்டிட்டு வீட்டுல உள்ள பாக்கல கொட்டிட்டு உடனே அந்த அடுப்புல தூக்கி எரிஞ்சிருவோம் அந்த பேப்பரையுமே, அந்த சாதாரண பேப்பர். அப்ப பூமிய மாசுபடுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்ப்பா.
0: இது அரசாங்கம் தான் தீர்மானிக்க வேண்டும்.
1: கட்டாயமா அரசாங்கம் இதுக்கெல்லாம் நல்ல கடுமையான நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையுமே தீமைய ஒழிச்சு நன்மைகளை சேகரிக்கணும்.
0: இது இப்படியாக நீண்டு கொண்டு சென்றால் வரும் காலம் சந்தஞ்சினர் ரொம்ப மிகவும் கடினமா
1: இருக்கும்.
0: நீங்க சொன்னது நெகிழி பயன்படுத்துவதன் காரணமாக நீர்மட்டம், நிலத்தடி நீர்மட்டம் ரொம்ப பாதிக்கப்படுகிறதா
1: தெரியல. மழை நீர் கூட அதுல தேங்கிருது கீழே
0: பூமிக்கு. ஆமா,
1: அப்புறம் இந்த இது அதாவது விதைய விதைச்சு மரங்களை செடிகளை விளைக்கிறதுக்கு பதிலாக நெகிழி பைய விதைச்சு வச்சுட்டாங்க மக்கள். நல்லா விதைச்சு வச்சு அது எங்க தோன்றினாலும் நெகிழி பை தான் வருதுங்க. அப்ப என்ன ஆகும், அது பூராமே மக்காவே செய்யாது, மக்காம மக்களுக்கு தீமைகளை தான் கொடுக்கும். அதனால எல்லாரும் யோசிக்கணும், நெகிழி பைய வாங்கறத தவிர்க்கணும், அந்த போதையான பொருட்களை விற்பனை பண்றதை தவிர்க்கணும். அந்த அடி மட்டத்துல எங்க நடக்குதோ அந்த பூராமே அத்தனை சப்சாடா ஒரு ரொம்ப ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தா தாங்கப்பா நாடு.
0: நிச்சயமாக, இது அரசாங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும். பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று.
1: நன்றி நன்றி, வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றிங்கம்மா.
0: பரமக்குடி ராஜேஸ்வரி அவர்கள் விழிப்புணர்வு பாடல் ஒன்று அருமையாக பாடி சென்றார்கள். புகையிலை பற்றியும் புகையை பற்றியும் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் மாலை 7:50. நேர் சொந்தங்கள், தங்கள் குரலில் உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். 8270330491 மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம், வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பிலிருந்து நெஞ்சாந்த நன்றிகள். நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி. நீங்களும் பாடுங்கள், கேட்க முடியும். ஓஹோ, எடுங்கள் எடுங்கள்.
1: பாடுறேன் சார்.
0: பாடுங்கள்.
1: அன்பு வந்தது, இன்னையாள வந்தது, சொந்தம் வந்தது, தெய்வ சொர்க்கம் வந்தது. அன்பு வந்தது, இன்னையாள வந்தது, சொந்தம் வந்தது, தெய்வ சொர்க்கம் வந்தது. சொந்தம் வந்தது, தெய்வ சொர்க்கம் வந்தது. நாலு பேர்கள் வாழும் வாழ்வு நாமும் வாழலாம். இனம் நல்ல ஆடை நதிகளோடு மலர்கள் சூடலாம். நாலு பேர்கள் வாழும் வாழ்வு நாமும் வாழலாம். இனம் நல்ல ஆடை நதிகளோடு மலர்கள் சூடலாம். கண்ணிரண்டில் கலக்கமின்றி அமைதி காணலாம். கண்ணீர்

0: மன்னர் துளர் பிள்ளை போல் மகுட கூட்டுவேன், நீ மங்கையாகும் போது கையில் வளையில் போடுவேன், வாழ்த்து பாடுவேன், மஞ்சளோடு மலர்களோடும் வாழ்ந்திட செய்வேன், அண்ணனோடும் தங்கையோடும் தந்தை வாழுவேன், அன்பு வந்தது என்னை ஆள வந்தது, சொந்தம் வந்தது தெய்வ சொந்தம் வந்தது, அன்பு வந்தது என்னை ஆள வந்தது, சொந்தம் வந்தது தெய்வ சொந்தம் வந்தது.
1: சிறப்பு, அருமையாக வந்தது பாடலும், அழகாக கேட்டு மகிழ்ந்தோம், நன்றியார்ந்த நன்றிகள், நன்றிகள், சிறப்பு அருமை. நீங்கள் தான் பாடுகிறீர்கள், நீங்கள் தான் வருகிறீர்கள், இதில் நான் ஒன்றும் செய்யவில்லை. அருமை, அனைவருமே அருமையாக பாடினார்கள், நீங்களும் நன்றாக பாடினீர்கள், நன்றியார்ந்த நன்றிகள், நன்றி. தென்காசி மாவட்டம் வேரக்கேரளம்பூர் வட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் அன்பு வந்தது என்னை ஆள வந்தது என்று பாடலும் அருமையாக வந்தது அவர்கள் குரலில் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு சபரி ஓனொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து?
2: வணக்கம், வணக்கம்,
1: வணக்கம்.
2: தென்காசி மாவட்டம் சோலைச்சேரியிலிருந்து விஜயரத்னகுமார் பேசலாம் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: ஒரு பாடல்

Улыбнемся. மினிகளில் அருகே நிர்வாணம், மிகு தொலைவினில் தொலைவினில் தூக்கம், இது ஐந்து புலன்களின் இயக்கம், என் முதல் முதல் அனுபவமோ ஏ. ஒலியின்றி உதடுகள் பேசும் பெரும் புயல் என வெளிவரும் சுவாசம், ஒரு சுவரெங்கு

இதுவா இசைவா

தோற்றம் ஒரு மைமுனம்

0: அருமை அருமையான ஒரு பாடல் அழகாக பாடினீர்கள். சிறப்பு நெஞ்சார்ந்த நன்றிகள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி
1: நன்றி.
0: தென்காசி மாவட்டம் வீரக்கேரளம் தோட்டம் சுழச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் அழகான ஒரு பாடல் விழிகளில் அருணில் வானம் என்று பாடிச் சென்றார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு பாடல் அருமையாக பாடினார்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நேர் சொந்தங்கள் உங்கள் குரலில் பாடி மகிழ 8270333491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:08. நேய சொந்தங்கள் 8270033491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். இதோ இணையம் நேர் சொந்தம், வணக்கம் பாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்
0: வணக்கம் வாருங்கள்.
1: மீண்டும் தேன்மொழி
0: வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பில் நமக்கு நன்றி கூறுங்கள். பாடுங்கள் உங்கள் பாடலை. நெட் இல்லாமல் போய்விட்டது, பாட்டு வரவில்லை. இப்படி ஒரு பாடலா? இப்படியும் ஒரு பாடலா?
1: சரி, சின்ன பாட்டு, தெரிஞ்ச பாட்டு பாடுறேன். அருள் பொழியும் சிவபெருமான் அழகான முகம் காண ஆனந்தம் தான். கனவுள் கணக்கும் சுமக்கும் கண்கள் கண்கள் கருணை தந்த கடவுள் அருள் பொழியும் சிவபெருமான் அழகான திருமேனி ஆனந்தம் தான். கடல் போல் கருணை சுமக்கும் கண்கள் கடவுள் தந்த கருணை நலமாகும் நாயகன். வானத்தில் ஒலிக்கும் ஓம் நாதம் மனதில் மலரும் உன் பாடல் பாதம் மாயை களைந்திடும் மங்கள முத்தம் மரணத்தையும் வெல்லும் உன் திருநாமம். அருள் பொழியும் சிவபெருமான் அழகான திருமேனி ஆனந்தம் தான். கடல் போல் கருணை சுரக்கும் கண்கள் கடவுள்

0: அன்பில் அருளும் பரமசிவாய, அருள் பொழியும் சிவபெருமான் அழகான திருமேனி ஆனந்தம் தான். கடல் போல் கருணை சுரக்கும் கண்கள் கடவுள் தந்த கருணை நலமாகும் நாயகன். அவ்வளவுதான்.
1: அருமை அருமை, நாங்கள் கேட்டிராத பாடல் உங்களால் என்று கேட்டு மகிழ்கிறோம். சிவனே
2: அது ஏதோ ஒன்று வரும், பக்தி பாடல் இல்லாமல் ஏதோ ஒரு பாட்டு இது பண்ணி பண்ணுவாங்கல்ல, அதில் வரும்.
1: சிறப்பாக இருந்தது அருமை, நன்றி நன்றி நன்றி
2: சார். குளறிட்டு பாட்டு நெட்டு முடிஞ்சு போச்சு, அது வரமாட்டேங்குது அந்த பாட்டு, நான் பதிஞ்ச பாட்டுலாம் வரமாட்டேன்.
1: ஓ
2: சாரி சார,
1: அருமையாக
2: நல்ல பாட்டாக பாடம் கிடச்சேன்.
1: சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான ஒரு பாடலை பாடி சென்றார்கள், ஈசனின் பாட்டு. ஆம், அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு

0: சபரி உணவு வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சிக்கு நானும் ஒரு பாடல் பாட ஆசைப்படுகிறேன். ஆனால் தொண்டை சரியில்லை, இருந்தாலும் ஆசை யாரை விட்டது? ஏதோ என்னால் முடிந்தவரை பாடுகிறேன். கேட்டு மகிழுங்கள். நேர் சொந்தங்களே மன்னிக்கவும்.
1: அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ராஜாயீ

என் கண்ணு, என் மூக்கு, என் பல்லு, என் ராஜாயி கல்யாண வைபோகமே. அட பிப்பி பீடும் டும் டும், பிப்பி பீடும் டும் டும், பிப்பி பீடும் டும் டும் டும் டும். அட பிப்பி பீ பீ பீ பீடும் டும் டும், பிப்பி பீ டும் டும் டும் டும் டும் டும் டும்.

நன்றி நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடற்றமான நிகழ்ச்சியில் பாடலை பாடிக்கின்ற அத்தனை நேர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களோடு விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன் நிகழ்ச்சியில் பாடிக்கின்ற அத்தனை நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் மற்றும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: A bond.
1: Pandu baby.